0: எங்கள் கோபு மடலும் ஜலுவலைஞ்சங்க. எங்கள் பீன் ரூஜா மணின் ரூஜா ஏப்பங்க பல மடலஞ்ச் மிஞ்சி கோபு ஜலுவலைஞ்சங்க. எங்கள் மீமி ஜரோ குஞ்சுங்களை கூட்ட மடவஞ்சினுடைய மீமி குஞ்சுங்களை மடோ ஜலுவலைஞ்ச் புழங்கோளைஞ்ச் புழங்கோளைஞ்ச் மிஞ்சிடு மீமி கோபு. கழனியுடைய பீன் வந்து இன்னுடைய மீமி பல் மடலஞ்ச் உள்ளு ஜெயலஞ்ச் பல் படலுன்னு கல்லன் வண்டி பல ஊனிங் சவுளிஞ்சுங்க மீமிஜிடு. கல்லன் வண்டி பல சவுளிச்சங்க மீமி என் ஜலங்கரோடு மிஞ்சாங்கன்னு மீமிஜடி பல ஊனானு மிஞ்சிட்டு பீன் வண்டி மணன் எங்கள் மிஞ்சினோம் சலவங்குற ஊனானு பின்னரு மீமிஜடி நின்றுச்சாங்க. மொழனி கவுபட் நான் தீன் கவுபட்டு மிஞ்ச மீமி குஜினி ஊனானே பல் ஊனிங் பலோ சலுவலைஞ்சாங்க கவுபட்சிடு. மிஞ்சிடல பல சுழலைங்கன லோங் கோபுட் எங்கள் பல் உணனு பீன் எங்கள் நேர பல் மிமி செஞ்சல கோபுட் நான்டிஞ்சாங்க. நின்றுச்சாங்க மீண்டு உரண்ணு என்குமன் ஹாஸ்பிட்டல் கடை ஞகமன் ஜலங்குறிச்சான்னு நின்று புற புல்காங்கன்னு சுவால் கோபுட் நான்டின் பீஞ்சா மணஞ்சா ஏப்பா புயுபல் மடலை மீறி மிமி விழுவாரக்காங்க பல் நின்றுன்னு கோபுட் அங்கே எங்கள் பல் மட அங்கே சடி விழாங்க மண் புறு எங்கள் கூட்ட மண் விழாங்க மணனுக்கோ மீமிஜிடு ஏழு மணன் ஞானுக்கோ பதிமணனுக்கோ மணல் மண்டல் மீமிஜடு புஜுமன் வண்டோ மீஞ்சிடு கவுபுட் நீர் லன்கு மண்ட அங்கே ஜவுளவளை ஜங்கமன் மடோ கவுபுட் மீஞ்சடு என்னடி நீர் இப்போ ஊழு ஒன்றனு புறு ஊழு குஜு மண்ட புஜு என்னடி கவுபுட் மங்களில் பழுவுங்கோ ஃபோர் வீக்ஸ் ஒன் மந்த்ஸ் அண்ட் கலனஞ்ச புஜுப்புல சூம் குஜலைங்கனே இன்னடி மீமி மண் மடலை அண்ட் மீமிஜிடி செரவு மண் மண்ணன் பயில்மன்கோ உங்க
1: ஜாகன்மலா ஜாலங்காரா ஐயோ மீமங்கால ஐயோ